கொரந்தாலாகாத் அவர்கோ சொல்லி மந்தோல்யேத் அதாத்னே ஜாங்கோன் தொங்கலோஷால்லோஷன் அங்கர்லாப்பல் உஜ்கேவே அத்கோசேன் ஜோல்